நுழவாத்மா முழு அவதானே தேவியான் மகாசிரதியில உன்வகாசிர நமஸ்கார கடமை சிடீர் சாம கணிக்கும் ஒவ்வொட்ட ஹெங்கின விதியட்ட ஒவ்வொட தேர்ன விதியட்ட தேவியான் மகாசிவ நமஸ்கார கடமை சிடீர் பிட்டத நொபலான் கிசிம மனுஷேக் தேச நொபலா ஒவ்வ தேவியான் மகாசிர கதா கடமின் முழு சக்தியன் தேவியான் மகாசிவ தேன் நமஸ்கார கடமை சிடீர் ஒவ்வொட தேர்ன விதியட்ட தேவியான் மகாசிர ஸ்தூதி கேமின் சிடீர் தேவியான் மகாசிகே ஆத்மான் மகாசிர ஆராதனா கடமை சிடீர் ஒப்பேட்டி பாப்பை நிகழ என்னட்டு சுத்தாத்மன் மகாசிகே பலே இல்லமின் சிடீர்

0: கேட்டு சியலு கௌரவேவே வாய்க்கேன
1: சோரேஷே பாலுது
0: எவிட வெடி மஹல்லோ 24 தினா துன்வன ஸ்வர்கே சியோன் ஹி உம்ஹாஸ்கே சிங்ஹாசனே இதிரி ஏசினா வெடி மஹல்லன் 24 தினா ஸ்வகிய கிருலு பிமதமா தேவியன் மாஸ் இதிரியே வெந்த வெட்டிபின் ඔබ සදා කාලෙන් සදා කාලයට ගෞරවේ ලබන්නට සුදුසු දෙවියන් වහන්සේ